பண்டி அனு மட்டும் சிறுவாக்கரை அண்ணுக்கு பாசக்கான் சியராட்டு கராட்டு வாக்கும் டாட்டோஸ் மட்டியோசான் டாட்டு ஒடான்னு ஒரு நியால் காட்டிசின் அவுட்டே நீங்களும் டான் போயிச்சு பினாங்காண்டி மோங்களப்பா நப்பி நப்பி சானிங் அவினா durus durus mawa cano dalo rimangkane katur nian sirakaryane kepasek kandian kumojo